0: தாபசலோக தாபசலோக சரண்யுடைன ஸ்ரீபதி நாம சிந்தனமே சேகுர சேயு சுகம்பு மாணவா. ஸ்ரீபதி நாம சிந்தனமே சேகுர சேயு சுகம்பு மாணவா.
1: The fear of sin has gone, and all wicked actions have become a routine matter. There is no devotion, and all bad actions are on the rise. Therefore, at this moment, we should surrender to His lotus feet and repeat and sing His glory.
0: பக்திரேவ பரமார்த்ததாயினி, பக்திரேவ